0: நவீனுபான்கு சைத மோட்டர் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனி நினைவு பட்ஜெட் டிக்கெட் செட் வின கவனிட்டு வெடிட்டு டிவிஎஸ் எக்ஸில் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய பெதலாம பலன் டிவிஎஸ் எக்ஸில் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய வெடிம தூர தூன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸில் 100
1: ராஜ்ய பெங்கோக்கு சுரக்ஷித பாவைய இயலும் ரெக்கவரணே சமகின் ஸ்தாவர தன்பத்து சந்தா இயலும் பொலிய RDB பெங்குவின்
2: டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி வெத்தின் ராஜ்ய சேவக்கு ஒபட்ட பஜாஜ் த்ரீரோத ரத சகா மோட்டர் சைக்கிள் சந்தா சுவிசேஷி வரப்பிரசாத் சகா தீமனா DPMC ராஜ்ய பிரணாம அமதன்ன 0.114
3: தசக துணக லக்கண அபிமானிய சமகி நவதம ரேடியோ ரியாலிட்டிய
4: லக்கண கோல்டன் வாய்ஸ்
3: சேவ சமுதா பதாதா சா சிக்குராதா துணக்கம பஸ்வரு எகே சிட்ட 4 தக்வா
4: லக்கண கோல்டன் வாய்ஸ்

0: நாள் நல்லா வினாடிப்பான ஹாய்
1: David Peris Motor Company within Rajya Sevaka Opata Bajaj Three Road Rata Saha Motorcycle Sandaha Suvisheshi Varaprasad Saha Dimana DPMC Rajya Pranama Amatanna Binduai Ikai Ikai Hatarai Hatsiyai Hayasiyai